0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்

வானொலியின் பிரியமான இரசிகர்களே, உங்கள் எல்லோருக்கும் எமது இதயம் கனிந்த திட்டிக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம்.

0: 94.6 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் இந்நேரத்தில், அதாவது சரியாக 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை

செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நம் மாதத்தின் 26ஆம் நாள் ஆடி மாதத்தின் 26ஆம் நாள்

செவ்வாய்க்கிழமை என்பது முருக கடவுள் அல்லது அம்மனுக்குரிய நாளாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆம், ஆடி மாதம் அன்னை மாதம் அம்மனுக்கு திருவிழா. இதோ சக்தியை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல்.

பாட்டுக்கு குரல் கொடுக்கின்றவர் காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்க நாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் மனமுருகி பாடிய பக்தி பொங்கும் சக்தி பாடல்.

சரி இன்றைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி இந்த ஆண்டின் 4வது மற்றும் இறுதி ஆதி செவ்வாய் ஆகும். ஆதி மாதத்தின் செவ்வாய்க்கிழமைகள் அனைத்தும் சக்தி வழிபாட்டிற்கு உரியவை என்பதால் இன்று நம் பெண்கள் மகளிர் என்பதால் இன்று தாங்களின் மங்களகரமான ஆதி விரதங்களை அன்னி பராசக்திக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றார்கள். இந்த மங்களகரமான நிறைவு நாளில் அன்னை மாரியம்மனுக்கும் துர்கைக்கும் தீபம் செவ்வரளி மலர்கள் சாற்றி தீபமிட்டு பக்தி பூர்வமாக வழிபடுகின்றோம். நம் இல்லங்களில் உள்ள தீய சக்திகள் கஷ்டங்கள் மற்றும் கண் திருஷ்டிகள் யாவும் அடியோடு நீங்கி அன்னை பராசக்தியின் பேரருளால் உங்கள் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நீடித்த ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் என்றும் பெருக்கெடுத்து

இதுவரும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானே பக்தி மிகவும் இந்த பாடலை குரல் கொடுக்கின்றவர் நம் உள்நாட்டு கலைஞர் திருமதி அஞ்சலி முத்துக்கருப்பன் அவர்கள். அழகி உன்

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம். ஒரு திருக்குறளை கற்போம்.

வாழ்க தமிழ் வளர்க்க குரல் நெறி. இன்றைய குரல் அதாவது அதிகாரம் வான் சிறப்பு, த பிளெஸிங் ஆஃப் ரெயின். குரல் 15, தட் இஸ் 15. கொடுப்பதுவும் கெத்தார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லனம் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொண்டவர்க்கும் துணையாய் அவ்வாறை காக்க வல்லதும் அழையாகும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் ரெயின் பை இட்ஸ் ஆப்சன்ஸ் ருயின்ஸ் மென் அண்ட் பை இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ரெஸ்டோர்ஸ் தெம் டு fortune.

0: உங்கள் டென்னிஸ் அரங்கம் நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: டென்னிஸ் அரங்கம்,
2: டென்னிஸ் அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.
0: புதிய காலை, புதிய நாள், புதிய நம்பிக்கைகள், புதிய முயற்சிகள், புதிய வெற்றி, புதிய உணர்வுகள், ஒரு புதிய வெற்றிகரமான நாளுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.

நலம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதே உத்தமமான குணம்.

துள்ளிவரும் அடுத்த தேனிசை பாடலை கேளுங்கள். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச பேச கூடாதா?

நேரி நிருப்பப்படினா வழங்கும் பாடல் சரவணன் அறுமுகம் திருவடி அழகன் கமலம் அருளன் சலன் சிவன் மற்றும் முருகப்பன் நாயக்கன் குடும்பத்தார் ஆகியோரின்

எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். இதுவரும் அருமையான ஒரு பாடலை உங்களுக்காகவே பாட்டாளே பரவசம் படத்து பாடலாகும். நித்யாஸ்ரீ மாதேவன் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பாடல் மன்மத மாதம். இது மன்மத மாதம்.

இந்த புதிய காலை பொழுது உங்களுக்கு ஒரு புது நிகழ்ச்சியான தொடக்கமாக அமையத்தும், மனதிற்கு இடமான இந்த அழகான இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே உங்களது இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்குங்கள்.

துள்ளிவரும் தேனிசை பாடல்களே பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதோ வரும் அடுத்த பாடல் நேரின்றிருப்பபடி நாம் வழங்கும் அடுத்த பாடல் ஓக்குள்ளே உளிருந்து அக்கா வனிதா அவர்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் அன்புடனும் நாம் வழங்கும் இந்த பாடல் இவருக்காக கணவன் கசன் அம்மா அன்புள்ள அம்மா அமிர்தவழி பொன்னன் மற்றும் ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் போர்ட்வீஸ் நிக்குலே ஊழிருந்து அம்மா தேவி அப்பாசாமி கணவன் தர்மா மற்றும் அவசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் மோக்கா ஊழிருந்து அம்மா நீலம் அமசை கணவன் கோயந்தன் மற்றும் அமசை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் மான நேரம் சலங்கையொளி படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல் இது. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசைத்திருக்கின்றார்.

0: சுட்டது அது எழுத நினைக்கு வார்த்தை முட்டுது.
1: கண்மணி அன்போது காதலன் நான் எழுதும் கடிதமே என்ற குணா திரைப்படத்தின் காலத்தால் அழியாத காவிய பாடலின்

0: அன்புக்குரிய இரசிகர்களே, இந்த காலையின் புத்துச்சியான தொடக்கமாக இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி மற்றும் நடிகர் பத்மஸ்ரீ நடிகர் கமல்ஹாசன் ஒலிக்கும் இப்பாடலின் முழு வடிவத்தை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.
1: கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
0: இன்றைய இந்த நேர்மறையான காலை வேளையில் இப்பாடலை தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டே உங்களது பணிகளை தொடங்குங்கள்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்க. பிராமி பிராமி பிராமி
1: அதான் எழுதணும்.
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமா

0: Continuous music. RM3.
1: செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஆகஸ்ட் 11 நாள். புண்ணிய தினம் இன்று பிறந்த நாள் அல்லவா? நறுமலர் வாட்டுக்கள் நலம் பெற வாட்டுக்கள் அழகா இந்நாள் தரவா

நலமின் நலமோடு வாழ என்றென்றும் ஒளி வீசத்தும் உங்கள் வாழ்வினிலே. சிறப்பாக வாழ்த்து பாடலை நாம் நெஸ்கலியே உளிருந்து திரு நாயுது அப்பாது பிறந்த நாள் விழாவுக்காக சரோனி, சரோஜினி, நாயகி, ஓசோல், பிரீத்தி, விக்கி, நிக், யோவேஸ், விவேஷ் மற்றும் அனி கோவிந்தன் குடும்பத்தார், அப்பாது குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். கோமாதல் உளிருந்து அலன் தன்னாயன் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு இன்றைக்கு அம்மா மனோன், அப்பா வாசன், வனிங்கா, வெரினா, கீரவாணி, விஷால், கசினா, ஏடன் மற்றும் தன்னாயன் குடும்பத்தார் ராஜ்குமார் ஃப்ரம் வக்வா, அம்மா வினுதா, இயாவு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். குட்லைன்ஸ் ஊழிருந்து நெடியா திருவெங்கடம் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா கவிதா, அப்பா அழகன், அக்கா குழகி, அப்பாய் மனோன், அம்மாய் அஞ்சலா மற்றும் திருவெங்கடம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ஷமுனி உளிருந்து அருளன் உப்பாது பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி யஜ்னா, மகன் யுவன், அம்மா நாயகி, அப்பா தம்பி, அண்ணன் வனேசன், அன்னி எல்வினா, மகள் யுவன் யுவனி மற்றும் குப்பன் குடும்பத்தார், உப்பாது பெருமாள், அப்பாசாமி, பாவாடே மற்றும் அக்காமார்கள் யுவனி, பிரிசிலா, உப்பாது குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் இந்த பாடல்

பாடலை ஃப்ளோகையால் உளிர்ந்து ரகினி பிள்ளை, கணவன் இந்திரன், மகள்மார் சவிஷ்ணா லவிஷா, மருமகன் சத்யம் கெவின், பேத்திமா ஷயா ஷைனா, அம்மா வெனி, தம்பி வீரன் ராஜேசன், பத்மினி தனபாலன், மகன்மார் மகள்மார்கள், மருமகன்மார்கள், பேரன் பேட்டிமார்கள், கஞ்சமலை குடும்பத்தார், பிள்ளை குடும்பத்தார், செங்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வணங்கும் இந்த பாடல்.

முதல் நிகழ்ச்சியில் முடித்து விட்டது ஜோலியாக இந்த பாடல் தீபம் தபம் இப்போ வந்து நேரின் திருப்பதி நான் வழங்கும் இந்த பாடல் ரவியஜமாப்பாவிலிருந்து அம்மா மனோன் பெருமாள் சோமசேகரன் சோழன் செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் செந்தி கிசிலா மசந்தா ரூபி மற்றும் தமிழ் அவையா சங்கத்தினர் உறுப்பினர்களின் சார்பிலும் நாம் வழங்கும் இந்த பாடல் மற்றும் பிஜு தோம்போவிலிருந்து உமா கெங்காது மற்றும் பழனி குடும்பத்தார் ஆகியோரின் சார்

இறங்கி வந்த உங்கள் இன்றைய தேனி சேரங்கம் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் இரவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப வாஷ் அவர்கள் வழங்கும் துளி ரகாலு என்னும் நிகழ்ச்சி இடம்பெறும். எமது அடுத்த ஒளிபரப்பில் சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொரிஷியஸ் வானொலியில் சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பொறுமினவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசினியர்களின் நன்றி. விஷிங் யூ ஆல் எ வண்டர்ஃபுல் டே அஹெட். ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ப்ளீஸ் கீப் ஆல்வேஸ் ஸ்மைலிங். வணக்கம் நேயர்களே.